0: வாழ்க்கை ஒவ்வொன்றும் ஓர் ஆசிர்வாதம், அதை நன்றியோடு வரவேற்கலாம். மலரும் சக்தி
1: 103.9 மலரும் சக்தி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குகிறார் யாழ் மறைமாவட்ட அமலமறை தியாகிகள் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை ஜி ரமேஷ் அடிகளார்.
2: அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளைகளைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் என்றார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வின் பல்வேறு தளங்களில் நிகழ்ந்து வரும் பல்வேறு வளர்ச்சிகள் நம்மிடம் இயல்பாக உள்ள குழந்தை மனநிலையை மாசுபடுத்தி வருகிறது என்பதுதான் இன்றைய நிதர்சனம். ஏனெனில் இன்று நம்மிடம் உள்ள திறந்த மனம், கபடற்ற பேச்சு, கருணை மிகுந்த பார்வை போன்ற அருட்கொடைகள் குறைந்து கொண்டே வருகிறது. இதன் விளைவு மனித வாழ்வில் குழந்தை பருவம் எவ்வளவு முக்கியம் என்ற உண்மையை மறைத்து விடுகிறது. இதனால் குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், தர வேண்டிய முக்கியத்துவம், கொடுக்க வேண்டிய பயிற்சிகள் ஆகியவற்றை மறந்து அவர்களை ஒருவித வருவாயற்ற செலவீனங்களாகவே பார்க்கிறோம், நடத்துகிறோம். இத்தகைய புரிதல் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிப்பதோடு நம்மையும் பல்வேறு மன உளைச்சலுக்கு இட்டு செல்லுகிறது. எனவேதான் குழந்தைகளின் மனநிலையை பெற்று இறையாட்சிக்கு நாம் உட்பட வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். இத்தகைய அழைப்பு யூத சமூகம் குழந்தைகளை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தியது என்பதை வெளிப்படுத்தியது. குழந்தை மனம் கொண்டவரவரும் கடவுளை கண்கூடாக காண முடியும் என்பதை அழுத்தம் திருத்தமாக புனித பவுலடிகளாரும் 1 கொரிந்தியர் 15:8 கூறுகிறார். இயேசுவின் பிறப்பும் இதை உறுதி செய்கிறது. எனவே நம் அன்றாட வாழ்வில் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் குழந்தை மனநிலையை இழந்து விட்டோமானால் இவற்றைக் கொண்டு மன நிறைவுடன் வாழ முடியும் என்று சிந்திக்க வேண்டும். ஏனெனில் கபடமற்ற குழந்தை மனதால் மட்டுமே பிறரை குறைநிறைகளோடு ஏற்று இருப்பதை பகிர்ந்து இறையாட்சிக்கு உட்பட முடியும். குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்தவர்கள், ஆனால் உங்களுக்குள் இறந்து வரவில்லை. அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய அன்பை வழங்கலாம், ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் அல்ல என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா
2: சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இது வணக்கம் தாயகம். இன்றைக்கு வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில நாங்க பேசிட்டு இருக்கிறது வந்து உங்களை ஏமாற்றிய இல்லாவிட்டால் நீங்கள் ஏமாந்த இந்த கலப்படம் தொடர்பாக.
3: உணவுப் பொருள்ல எப்படியான கலப்படம் நடக்குதுன்னு கேட்கும் போது புசல்லாவ சசிகுமார் சசிகலா சுரேஷ்குமார் சொல்லியிருந்தாங்க, மஞ்சத்தூள்ல மாவு கலக்கிறது, குங்குமம் பவுடர்ல டை கலக்குறாங்க, அப்படி டை கலந்த குங்குமத்தை நெத்தியில வைக்கும் போது நமக்கு அலர்ஜிக் ஆகுதுன்னு.
2: ஆமா, சில பேருக்கு வந்து அந்த அழிஞ்ச மாதிரி எல்லாம்.
3: ஆமா, இன்னும் சில பேருக்கு ஜென்ஸுக்கு நான் பாத்துருக்கேன், அப்படியே சாம்பல் பூத்த மாதிரி அழியிடும்.
2: சில வேளைகள்ல வந்து சில பேருக்கு வந்து ஒரு கருப்பு டாட் மாதிரி வரும், பொட்டு வைக்கிற இடத்துல வந்து கருப்பு ஒரு அதுவாக ஒரு பொட்டு வச்சிடும் கருப்பு கலர்ல.
3: ஆமா, நேசமலர் பூனாகலையில இருந்து சொல்றாங்க, மஞ்சள் தூள்ல கோதுமை கலப்படம் தான் தான் அனுபவிச்சது அப்படின்னு. இதே மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க என்ன மாதிரியான கலப்படத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, பாத்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருந்ததுன்னு சொன்னா அது தாராளமா விவரமாக பகிர்ந்து கொள்றதுக்கு 0727 283 854 சக்தியோட வாட்ஸ்அப் நம்பர்
2: தொடர்ந்து சக்தியோடு இணைந்திருக்கலாம்.

0: நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் 8:13 நிமிடம்.
1: சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்கு லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் கேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே SLT மொபைல் ஃபைபருடன் முழு வீட்டையும் ஃபிட் ஆக்குங்கள்.
0: நீங்கள் அனுபவப்பட்ட கலப்படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய அனுபவங்களை.
2: திருகோணமலை கிருஷ்ணா நான் சொல்றாங்க, தேன் தான் சுத்தமான தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சக்கரை பாக இல்லைன்னா சீனிய வந்து பாகாய் காய்ச்சி மிக்ஸ் பண்ணி கொடுக்கறாங்க. ரப்பைய சுத்தப்படுத்துறதுக்கு வெள்ள பூண்ட தேன்ல ஊற வச்சு சாப்பிடலான்னு நினைச்சாராம். ஆனா ஒரிஜினல் தேன் இன்னும் கிடைக்கல. இவங்க தார தேனை குடிச்சா நமக்கு சக்கரை வியாதி தான் வந்துரும். மூத்துட்டு பக்கம் சொல்லி விட்டு இருக்கேன், ஒரிஜினல் தேன் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.
0: இப்படிதான் சொல்லுவாங்க, மூதூர்ல வாகரையில இருந்து எல்லாம் நல்ல தேன் வருதுண்டு, ஆனா அது அங்கிருந்தா வருதான்றதான் தெரியல. சொல்லுவாங்க இது அங்கிருந்தா கொண்டு வந்தது அப்படின்னு. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல.
2: அது அது சொல்லுவாங்க இல்லையா, சுத்தமான தேனா இருந்தா நம்மள தண்ணி.
0: அதெல்லாம் பாத்திருக்கேன் நானும், அதெல்லாம் பாத்திருக்கேன். தண்ணியை விட்டா தண்ணிக்குள்ள போகும், நிகத்துல விட்டா அப்படியே கூமுளா நிக்கும் அப்படின்னு சொல்லி. அது சீனிப்பாகவும் அப்படி நிக்குது.
2: இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லணும் கானா, தேன் கெடாத ஒரு பொருள் தானே. நான் ரீசெண்டா ஒரு தேன் வாங்கும் போது காலாவதி திகதினா அதுக்கு டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க.
0: இல்ல நான் நினைக்கிற மாதிரி அப்படி போட்டா தான் விக்கலாம்.
2: பணம் வெள்ளம் இருக்கு இல்லையா, அதுல யூரியா உரம் கலக்குறாங்களாமே.
0: வடக்கு சுனகம் ஸ்ரீதரன்
2: அப்படி செய்வாங்களா?
0: என்னது பணம் வெள்ளத்துக்கு
2: யூரியா உரம் கலக்குறாங்களா?
0: அப்படியா, என்ன நீங்க பயமுறுத்துறீங்க. சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படலாம் இன்றைய நிகழ்ச்சியில.
2: கிருஷ் கண்டியில இருந்து ரொம்ப முக்கியமா சொல்றதா இருந்தா, தர்பூசணி கொய்யா பழம் இந்த மாதிரியான பழங்களுக்கு ஊசி மூலமா தண்ணிய உள்ளுக்குள்ள அனுப்பி அதோட வெயிட் அதிகமாக்குறாங்களாம். பழத்தை வெட்டும் போது அதுல இருந்து தண்ணியோட அளவு தான் அதிகமா இருக்கு
0: அப்படின்னு. தர்பூசணிக்கு உள்ளுக்கு தண்ணி அடிக்கிறாங்க போல இன்ஜெக்ஷன்.
2: கொக்கங்கல பானுமதி மிளகு வாங்குவாங்களாம், அதுல பப்பாளி வித கலந்திருக்கான்.
0: ஓகே, அது கேள்விப்பட்டிருக்கிறோம். சரி, நீங்க கூட சொல்லுங்களேன் இந்த மாதிரி கலப்படங்கள் என்னென்ன நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்றத. 0705283854 வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்கள்.
3: முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு முடிக்கு போஷாக் அளித்து மிருதுவானதாகவும் பளபளப்பானதாகவும் மாற்றும். முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு இன்றே ட்ரை பண்ணுங்க.
0: சிங்கம் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல். விவேகாவினுடைய வரிகள், தேவி ஸ்ரீ பிரசாத்தினுடைய இசையில், பாபா சேகல் மற்றும் பிரியதர்ஷினி.
2: நித்யகுமார் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அண்ணா ஞானசேகரன் குடும்பத்தினர் சார்பாக வாழ்த்து சொல்லி பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க.

கொண்டிருப்பது கிருபை எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை எஃப்எம்.

கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எப்பத்தா என்ற இந்த கேசட்டை கேட்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா? ஜெபிப்போமா? அன்பு இயேசுவே, என்னோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற அன்பானவர்களை கண்ணோக்கி பாரும் ராஜா. குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக, செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக, ஊமை நாவுகள் திறக்கப்படுவதாக, அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, ஊற்று கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவும் திறக்கப்படுவதாக. ஆமேன்.

எப்பதான் இசைத்தட்டில் இருந்து பாடலில் ஒழித்தது உங்களுக்காக உங்களுக்கு வினயவானொலியின் ஊடாக. தேவன் சொல்ல ஆகும் கட்டளையுடன் நிற்கும், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே தேவனுக்குள் விசுவாசமாக இருந்து தேவனில் நம்பிக்கையாக இருந்து நாங்கள் தேவனோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருங்கள் உங்களுக்கு வினயவானொலியின் ஊடாக. உங்களுக்காகவே அடுத்த பாடல் சாயல் இசைத்தட்டு பாகம் 2 இருந்து ஒழிக்கின்றது.